கராளமன அதில் தாளம் பகதாபாளம் விகராளம் டண்டா கதமாளம் கோபு கமாளம் பாஜு காலம் கொடுத்தாளம் கராளம் நகதில் தாளம்.